0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக. இப்பொழுது
2: ஸ்ரீபிரியார்கள் பாடுகிறார், ஜெயந்தி கேசவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.
3: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
4: Ragam 24/7 DTH, we bring you
5: vocal recital by Sri Priya. She is accompanied on the violin by Jayanti Keshav and on the mridangam by Neveli K. Ganesh.
2: Thodamaga Guru Leka ena thodangam Thyagarajar Keerthanai, Gauri Manohari Ragam, Kandachaapu Thaalam.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: ஸ்ரீபிரியா அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார், ஜெயந்தி கேசவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.
2: ஆன் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ
3: வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீபிரியா. ஷி இஸ் அக்கம்பனிட் ஆன் த வயலின் பை ஜெயந்தி கேசவ் அண்ட் ஆன் த மிருதங்கம் பை நெய்வேலி கே கணேஷ்.
1: நிகழ்ச்சி தொடர்ந்து நின்னே நம்பி நானோ, ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, தோடி ராகம், மிஸ்ரஜாப்பு தாளம்.

0: ஸ்ரீபிரியா அவர்கள் பாடினார். ஜெயந்தி கேசவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.
1: On Ragam 24/7 DTH, Anytime Indian Music brought you
2: Vocal recital by Sri Priya. She is accompanied on the violin by Jayanti Keshav and on the mridangam by Neveli K. Ganesh.
3: Padaippu Chennai Vanoli Nilayam Ragam DTH Enneramum Indi Isai 24 Mani Neramum Idividada Oliverappu Ungalukkaga.
4: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் பாடுகிறார். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். அம்போருக ரஞ்சனி ராக வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றியது, ஆதி தாளம்.

ரஞ்சனி ராக வர்ணத்தை தொடர்ந்து வரவல்லப ரமணா. ஹம்சத்வனி ராகத்தில் ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம், ஆதிதாளம்.

ஹம்சத்வனி ராகத்தில் ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம் கேட்டோம். இனி வதரசனே வாலாஜாப்பேட்டை வெங்கட்ரமண பாகவதர் இயற்றியது. ராகம் பூர்வி கல்யாணி, ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: நிகழ்ச்சியில் மீராசி விராமகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து எந்துக்கு தயராதுரா தியாகராஜர் கீர்த்தனை, தோடி ராகம் மிஸ்ரச்சாபு தாளம்.

0: இதுவரை மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் பாடினார். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி மல்லாடி சகோதரர்கள் ஸ்ரீராம் பிரசாத் ரவிக்குமார் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மல்லாதி சகோதரர்கள் ஸ்ரீராம் பிரசாத் ரவிக்குமார் ஆகியோரின் பாட்டு. திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் டியூட் ரிசைட்டல் பை மல்லாதி பிரதர்ஸ் ஸ்ரீராம் பிரசாத் அண்ட் ரவிக்குமார். இனி போகீந்திர சாயினம், சுவாதி திருநாள் சாகித்யம், குந்தலவராளி ராகம், கண்டச்சாப்பு தாளம். Listen now to Bogendra Sainam, composed by Swadi Thirunal, Indra Kuntalavarali, set to Kantachaputal.

நிகழ்ச்சியில் நிறைவாக பரமபுருஷ நாராயண தீர்த்தர் தரங்கம் பேஹாக் ராகம் ஆதிதாளம். The concert concludes with பரமபுருஷ composed by நாராயண தீர்த்தர் in ராக் பேஹாக் set to ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது மல்லாதி சகோதரர்கள் ஸ்ரீராம் பிரசாத் ரவிக்குமார் ஆகியோரின் பாட்டு. நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் டியூட் ரிசைட்டல் பை மல்லாதி பிரதர்ஸ் ஸ்ரீராம் பிரசாத் அண்ட் ரவிக்குமார். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக்.